யாரு என்றான் புவா. வித்திலேகோய் 66 56 191 நீவும் கோபுரம் பாபும் தேதேரி நான் நவீபும் பக்குவ நபும் தேதேரி அங்கா சோகிறேன் காது நமுருங்கு அவ தரிமன் தேதியறியனி கேண்டம்பும் போசோ கஸ்குருந்தோமன் பெண்டில்லே ஆகிதோ மொயாகும்.